அன்பர்களே, புரட்டாசி மாதம் நம் வருடத்தின் 4வது மாதம் ஆகும். நாம் புரட்டாசி மாதத்தின் 3ஆம் நாளில் இருக்கின்றோம். இந்த மாதத்தின் ஆன்மீக சிறப்புகள் வழிபாடு முறைகள் இடம்பெற உள்ளன. மகாவிஷ்ணு மாதம் காக்கும் கடவுளன் மகாவிஷ்ணுவுக்கு பெருமாள் மிகவும் உகந்த புனிதமான மாதமாகும். அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பான அன்று. நமது கோவில்களிலும் இல்லங்களிலும் மாவிளக்கு ஏற்றி கோவிந்தன் நாமம் முழங்கி பெருமாளுக்கு படைத்து விரதம் மேற்கொள்வோம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி கோவிந்தா போற்றி எனும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவது ஆர்எம் ஸ்ரீ வானொலியில். சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து 5 மணி வரை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நாம் சுயாக் அருள்மிகு சிவசுவாமிய திருக்கோவிலில் இருக்கின்றோம். இனி பஜனை கழகத்தார்கள் வழங்கும் இன்னும் சில பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன.

0: வதனம்.
1: நிகழ்ச்சி தொடக்கத்தில் உரையை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் ஐயா அஸ்வின் அவர்கள்.
2: என்னாருடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல. அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால் கண்ணன் ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவையில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட்சியோம் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநல மற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை. அவன் அவளுடைய வாழ்க்கையின் நாயகன்.

அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா, ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமண ஆசை, கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் ஏக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த ஏக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் ஆயிரம், தெய்வீக திருமண கனவு, நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி வாரணம் ஆயிரம். இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன, இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது, இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் வாரணம் ஆயிரம் இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு மூன்று முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமை

0: யான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம். அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா அஸ்வின் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் வீரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்தபு போல இன்றும் பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நர்மசிப்பும் அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சுகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று ஒரு சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். விவப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 MHz 91.6 98.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் படகமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோ. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இன்று காலை சிந்தனை மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா பழங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை
1: With Ajisundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அனைவருக்கும் இவது ஒரே ஃப்ரீவாந்தொழியில் இந்த அந்த கலையில் வெடுக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாங்கள் வருகின்றோம். நீங்கள் யாவரும் நம்புகின்றோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு திறந்தவாறே தற்போது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமாலை போற்றும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து நாம் அன்புடன் வணங்குகின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாந்து தின்தோல் மடிவந்தான் உன் செவ்வடி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவென்ற 1,000 பல்லாண்டு வணிவாய் நின்பன வார்வினில் வாழ்ந்த மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்தோடையும் சுடராடியும் பழந்து போர் பல்லாண்டு படைப்போர் பூக்கும் முடங்கும் அப்பாஞ்ச சந்தேகமும் பல்லாந்தே பல்லாண்டே பல்லாந்தே.

பச்சைமாமலை போல் மேனி பவளமாய் கமலச்சிங்கன் அச்சுடா அமரர் ஏறே அயுத்தம் கொடுந்த என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திரலோகம் ஆடும் அச்சுவை பெருனும் வெந்தேன் அரங்கமா நகருளாளே இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் காக்க கடவுளாகிய திருமாலின் 10 அவதாரங்களை பூசிப்பது மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. திருமால் என்பவன் ஓம் நமோ நாராயணா என்ற பிரணவ திருமந்திரத்தின் உள்ளே அடங்கிய பொருளானவன். சிவந்த திருக்கைகளிலே வலிமை மிக்க சக்கரையாவுடன் சக்கரது யதாதத்தையும் செங்கனியும் சங்கினையும் ஏந்தியவன். பசுமை நிறமான திருத்துளசி மாலையை அணிந்தவன். கரிய நிறம் உடையவன். திருமகளை நெஞ்சினில் தாங்கி இருப்பவனாவான். எத்தனையோ விளக்கங்கள் இருக்கின்றன என்று அளவில்லா விளக்கங்கள்.

புரட்டாசி மாதம் திருமால் வழிபடுவதற்கு சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து திருமால் எனப்படும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. கோவிந்தன் விரதம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மையுடன் நிறந்து இறைவனை நினைத்து நல்ல செயல்களில் ஈடுபடுவதும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் காக்க கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு புனிதனாக்குகின்றான். அவனை மன்னித்து அருளுகின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு பரிணாமமே. குற்றம் பாராமல் மிகுந்த அன்பு காட்டுவளாகும்.

தர்மம் செய்ய வேண்டும். இது கண்ணனின் கீதையில் சொன்ன சிறந்த வார்த்தையாகும். தேவைக்கு ஏற்ப தர்மம் செய்ய வேண்டும், நேரடியாக தர்மம் செய்ய வேண்டும். போதும் போதும் என உலகம் ஒரு போதும் கூடாது. இருப்பினும் நாங்கள் தர்மம் செய்வதை நிறுத்தக்கூடாது. தேவைகளை பிறந்து தர்மம் செய்ய வேண்டும். ஆகவே தேவைகளை அறிந்து உள்வோம், சரியான வகையில் தர்மம் செய்வோம். தர்ம சிந்தனை வளர திருமாலின் திருவடைகளை போற்றி நாம் வணங்குவோம்.

பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ மொழியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றலாம், இறைவனை பெறலாம். அகிலம் அருள் பெறுவதற்காக கிருத்தி திரியேத்த துவாபர கடி என நான்கு யுகங்களிலும் திருமால் அவதரித்தருளுகின்றான். மச்ச குர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய இறைந்து அவதாரங்களிலே திருமால் துவபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தருளு என்றான். கண்ணனை வணங்கினால் அவன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை அரவணைத்து அருள் பொருந்து ஆனந்தமயமான வாழ்வினை அருளுகின்றான். குறையில்லா கண்ணன் பக்தர்களில் குறைத்திற்கும் கண்ணன் ஆவான்.

0: happy returns of the day.
1: அம்பர்லி நாட்டுக்கிழமை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கு கலோஜி நூரை சேர்ந்த திருவதி ஞாஜா அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். அவருடைய துணைவன் குமரன், இவ்யானா பூவள்ளி, மேலும் கியானன் மாமியார், தாசன் மாமியார், அருமை அம்மா அப்பா ஆகியோரின் சார்பில் இந்த வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அலிபிரியம் வசிக்கும் திருமதி தீவினா கோயந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மேலும் மெகா, மாயிலி, கார்த்திக், கீர்த்திக், கந்தன், அனுஷ்கா, லீனா, சாமி, நிச்சல்தி, யத்தி, அம்மா வினோதா, மேலும் கோயந்தன், அரண், சாமி, கனியப்பன், வேடாச்சலம், சிவன், ராமன், ராமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டி நாம் நியூகோ ஊரைச் சேர்ந்த வாசு, கமலா, கோமதி, சாதா, செல்வி, முந்துசுவாமி, புனக்கே ஊரைச் சேர்ந்த சரோஜ், கமலாசன், வெண்ணிலா, மேலும் கொலு, மீனு, அழகன், முகம், இஸ்மாயில் ஆகியோர் குடும்பமுடன் நாம் அடங்குகின்றோம். இதே பாட்டி நாம் தகுச்சே ஊரைச் சேர்ந்த ரிஷா அரங்கன் அவரது பிறந்த விழாவை நாம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா செல்வாணி, அப்பா தேவ பிரசன்ன, அம்மாய் மனோதா, தத்தா கிருஷ்ணன், வேலன் பல்லவி, ஜெலினா ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லமிச்சு உரை சேர்ந்த பிரீத்தி மம்பத்தா அவரது பிறந்தவை கொண்டாட இருக்கிறார். மேலும் அருமை அவருடைய துணைவன் கோவிலன், மேலும் குவன், தலைவி, மேலும் மாமனார் ரவின், மாமியார் ஜெயா, மகேஸ்வரி, ஜெயன், அன்சி, ராஜேஸ்வரி, ஜோ, ஜெசன், மேலும் ரிதேஷ், ரீனா ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனில் நாம் சேப்போல் ஊரைச் சேர்ந்த லோவினா சாமிநாதன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். அம்மா ரஜேஷ், அப்பா ராஜன், மெவின், அழகன், வீமா, ஜெய்வின், நெலினா, நெலியா, அஞ்சலி, அரியானா, மோசன், அம்மா தேவி, தாத்தா இராமகிருஷ்ணா, வேகா, மேலும் மாமன் குமரேசன், அதேஸ், தோந்தராயன், நரசிகாது ஆகியோரின் சார்பில் நிறுவட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களே, இந்த புரட்டாசி மாதத்தின் புனிதத்தையும் திருமாலின் அருளையும் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒன்றாக பயணித்தோம். நம்பிக்கையுடன் விரதம் இருந்து பக்தியுடன் கோவிந்த நாமத்தை சொல்லி நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களுடன் நாம் வாழ்வோம். அனைவருக்கும் புனிதமான புரட்டாசி மாதம் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.